இது நம்ம நேரம். ஒவ்வொரு பாட்டு கேட்கும் போதும் அந்த பாட்டோட விஷுவல்ஸ் நம்ம மனசுக்கு ஓடி வரும்ல. அதே மாதிரி சுற்றும் வீழி சூடரே பாட்டு அப்படியே மனசுல வரும்போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, சூர்யா சார் போடுற காஸ்டியூம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட படங்கள் வந்து வெரைட்டியா இருக்கும். அவங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட், அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க போடுற ஆட்டிடியூடு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சுற்றும் விழி சூடரையில் நீங்க ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அதே மாதிரி டிஃப்ரெண்டான பேண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்டா போட முடியுதுன்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த பாடல் தான் நாம கேட்க போறோம். கஜினி படத்திலிருந்து சுற்றும் விழி சூடரே ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் we will be right back. This is Ahalya FM and this is RJ Hira with you.

இது நம்ம நேரம். சின்ன வயசுல எனக்கு ஒரு ஹாபிட் என்னன்னா, எல்லா படத்தையும் மறக்காம கவனமா அதை கேட்டுட்டு அதுல இருக்கிற மூவி டயலாக் எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு சீன் என்ன தெரியுமா? போக்கிரி படத்தில் லிஃப்டில் ரெண்டு பேரும் மாட்டி போல. ஸோ அதில் அவன் கேட்பான், சரி எந்த மாதிரி பையனை வேணும்? நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாபில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கணும். அப்போ விஜய் சொல்வார், இல்லை அந்த பரதேசி மட்டும் கையில் கிடச்சா? அப்போ அசின் கேட்கும், என்ன சொன்னீங்க? வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது, நான் அப்படியே எழுதி வச்செல்லாம் படிக்கல. அது அந்த மூவி பார்க்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்னால அப்படியே நான் தனியாகவே அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்து வரும். ஸோ இப்போ போக்கிரி படத்துல இருந்து வசந்தமுல்லை, ராகுல் நம்பியார் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி சேர்ந்து பாடின இந்த பாடல் கேட்டுட்டு we will be right back. This is Ahalya FM with RJ Hira.

இது நம்ம நேரம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேங்க. சில பேர் வந்து ஒரு பாடலுக்கு லைன்ஸ் எழுதும்போது எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களால் எழுத முடியுது, எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி அந்த பாட்டில் கொண்டு வர முடியுதுன்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் தாண்டவம் படத்தில் இருக்கிற ஒரு பாதி கதவு நீயடி மறு பாதி கதவு நானடி. சி, ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த மூவி பார்த்தீங்கன்னா அனுஷ்காவும் விக்ரமும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸை காட்டுற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒரு வாதிலோட ரெண்டு டோர்ஸாக, ஒரு ஒரு வாதில்னா அதுக்கு ரெண்டு டோர் இருக்கும்ல, ரெண்டு பக்கம் இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி தாழ்த்திருந்து லாக் பண்ணாமல் நாம் ஒரு காற்று வீசுறதுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு அந்த செப்பரேஷனை அந்த லைன்ஸில் கொண்டு வராங்க பாரு. ஸோ இது வந்து நாகராஜன் முத்துக்குமார் எழுதின ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் ப்ளே பண்ணாமல் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கில் தாண்டவம் படத்திலிருந்து ஹரிச்சரணும் வந்தனா ஸ்ரீனிவாசனும் சேர்ந்து பாடின இந்த பாடல் தான் நெக்ஸ்ட் நாம் ப்ளே பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் வித் அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

இது நம்ம நேரம். நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். நான் காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். ஸோ நிறைய எழுத்தாளர்களோட ஸ்டோரிஸ், அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த காலேஜில், காலேஜ் லைஃப்பில் நாம் போயம்ஸ் இல்லை ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் நாம் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது பிரபலமான ஆர்கே நாராயணன் அவர்களை பற்றி. ஸோ அவங்க உருவாக்கின அந்த கற்பனை நகரம் மால்குடி, எல்லாரும் கேட்டிருக்கோம் மால்குடி டேஸை பற்றியெல்லாம். ஸோ அந்த மால்குடி டேஸ்னு சொன்ன உடனே இவர் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். பெரிய பெரிய ஹீரோஸ் இல்லை, சூப்பர் பவர்ஸ் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமான கதையில் சொல்லி உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்ற ஒரு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ரைட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மால்குடி டேஸை பற்றி சொன்ன உடனே எனக்கு வெயிலோடு விளையாடி அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல டிப்பு, ஜாசி கிஃப்ட், கைலாஷ் கேர், வி வி பிரசன்னா எல்லாரும் சேர்ந்து பாடின இந்த எனர்ஜெட்டிக்கான சாங் தான் நம்ம கேட்க போகிறோம். திஸ் இஸ் அஹல்யா FM and this is RJ Hira with you.

இது நம்ம நேரம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எஸ், இது வந்து தமிழ் சங்கம் லிட்ரேச்சர் ஒர்க்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான லைன். இந்த பாட்டு, இந்த லைன் வந்து நான் முதல்ல கேட்டது எப்போன்னு தெரியுமா? நான் ஒரு பாட்டு கேட்டேன், அதுவும் ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண. இந்த பாட்டில் இந்த லைனோட தான் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்கிற இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்கோம், செம்மொழியான தமிழ் மொழியே அப்படின்னு வர்ற ஒரு சூப்பரான பாட்டு. எவ்ரி ஒன் இஸ் மை ரிலேட்டிவ். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லாரும் என்னோட ரிலேட்டிவ், எல்லாரும் நம்மளோட சொந்த பந்தங்கள்னு சொல்லித்தர்ற அவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியாவை சூப்பராக பாடல் மூலமாக நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஸ்கூல் டேஸில் எவ்ரி சிங்கிள் டே நான் இந்த பாட்டை கேட்டு என்னோட ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். அவ்வளோ பிடிக்கும் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோ வித் யூ. Stay tuned.

இது நம்ம நேரம். சோ இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற தமிழ் வேர்ட் இஸ் நட்பு. நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப், சிம்பிள்ல. ஆனா நட்பு அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஆனா நட்பு எல்லாத்தையும் சிம்பிளா எடுக்க, டேக் இட் ஈஸி பாலிசின்னு நம்மளை சொல்லி தர்ற மாதிரி வி வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்மளுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஒரு மோசமான சிச்சுவேஷனில் நாம் இருக்கோம்னா நாம் ஓடி போகிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியானா அதுக்கு வேற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு மியூசிக் பற்றி பேசணும்னா யூல் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு. இல்லை டான்ஸை பற்றி பேசணும், இல்லை கரியர் பற்றி பில்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுறதுக்கு. இப்படி ஒவ்வொரு ஃப்ரெண்டும் நம்மளோட ஒவ்வொரு ஃபேஸை தான் ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அது வந்து நட்போட ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ரெண்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு தர ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னா அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்டுக்கு நாம் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் கேட்குவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாங்க, நம்மளுக்கு ஒரு கிரைசிஸ் இருந்தால் ஓடி வர்ற மாதிரி ஒருத்த இருந்தால் போதுங்க, இல்லை ஒருத்தி இருந்தால் போதுங்க, அதுவே நம்மளுக்கு பெரிய அசெட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற சூப்பரான ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த சாங் நாம டெடிகேட் பண்ணலாம். ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. எஸ் வி ஆர் கோயிங் டு லிசன் தி சாங் ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட் வித் ஆர்ஜே ஹீரா.

இது நம்ம நேரம். அச்சோ, எனக்கு போறதுக்கான டைம் ஆயிருச்சு. டைம் எப்படி ஓடி போகுது பாருங்க. நிறைய பாட்டெல்லாம் கேட்டு ஜாலியா பேசி டைம் அப்படியே போயிருச்சு. ஸோ ராத்திரினா எனக்கு கொஞ்சம் பயம், பேய் படம் பார்த்தா ரொம்ப அதிகமா பயம் வரும். ஸோ என்னோட பேய் படங்கள்ல இருந்து என்னோட பிடிச்ச படம் அப்படின்னா பீட்சா தான். பீட்சா படம் வந்து எனக்கு தெரியாது, நான் பார்த்ததுல அப்படியே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சா இந்த படத்துல அப்படின்னு நான் அப்படியே ஆச்சரியப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்துல இருக்கிற ராத்திரியே படு ராத்திரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப ஜில் ஜில் அப்படின்னு இருக்கிற இந்த பாட்டு தான் நான் ஃபைனலா உங்களுக்காக பிளே பண்ண போறோம். சந்தோஷ் நாராயணனோட இந்த பாட்டு கேட்டுட்டு ரசிச்சுட்டு பயப்படாம தூங்கிடுங்க. This is RJ Heera with you on Ahalya FM.

0: Listen without break with Ahalya FM 90.4. கேட்டு கேட்டு கூட்டு கூட.
1: தாக தாக தாக தென்ன தென்ன தென்ன தாக தாக.

கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா